இதெல்லாம் உண்டை எனக்கு ஆயே ஒரே ஹம்பவே நாம்பவே ஹம்பவே நாம்பவே அம்முவி அத்தே ஹிதா பத்தலாவதே கியோத்திக்குமா.